0: சித்தா நேமட்டிக்கோ
1: இன்னொரு பஹினியா நீங்க ஹங் சாக்கே கிளம் லோங்லே சார்லிஜி லே நீ ஹங்
2: தா
1: சாதினா தே தோதுன் கோக்லோ நீங்கே ஹங்கா தேங் பென்சி கே கிளம் லோங்லே கே தாம் லோங்லே கமா தா தேங் பென்
2: அசோன பப்ளே கே மோ மோ தனங் தா நே நே
1: பசி பினி நங் தும் சாத் காலி கார்பியா கே சாத் காலி பிர தே தா மோனி அம்மாசி
2: நே மென் வாங் தோ ஹாப் கே தல அசோன கோப்பை நே பிரியா நாமோ